0: சிந்தனைக்கு இன்று
1: வாழ்க்கையின் ஒவ்வொரு விடியலுமே உங்களுக்கான ஒரு புதிய ஆரம்பம். உங்களுடைய கடந்த கால கசப்புகளை மறந்துட்டு புதிய நம்பிக்கையோடையும் உத்வேகத்தோடையும் வாழ ஆரம்பிங்க. கடவுள் இந்த நாளை முழுசா புதுசா உங்க கையில கொடுத்திருக்கிறாரு, உங்களை நம்பி கொடுத்திருக்கிறாரு. அப்ப நீங்க தான் பொறுப்பெடுக்கணும், வீணாக்க கூடாது, முற்று முழுதாக பயன்படுத்திக்கோங்க.
0: சிந்தனைக்கு இன்று

0: சந்தோஷமான காலை பொழுதில் சக்தி கொடு நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. அடுத்த ஹீரோ டிப்ஸ் உங்களுக்காக வரப்போகுது. நம்மள சுத்தி இருக்கிற உறவுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நமக்கு ஆசை இருக்கும், ஆனா ஒவ்வொருத்தரையும் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத நினைச்சாலே கொஞ்சம் யோசனையா இருக்கும். எல்லா உறவுகளையும் விடுங்கல, நமக்கு மிக முக்கியமான ஒரு உறவுனா அது நண்பன் தான். நம்ம நண்பன் நம்ம கூடயே இருக்கான், அவன் எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இதை பண்ணுங்க.
1: உன் நண்பன் உண்மையிலேயே உனக்கு நண்பன் என தெரிய வேண்டுமா? இரண்டு நாட்கள் அவனை பகைவனாக்கிப்பார். ஒருத்தன் எதிரியா இருக்கிறப்ப கூட, ஒருத்தன் எதிரியா இருக்கிறப்ப கூட உங்க நல்லத நினைக்கிறானா, அவன் சிறந்த நண்பன். ஒருவன் நண்பனா இருக்கிறப்ப கூட நீங்கள் வீழ வேண்டும் என்று நினைக்கிறான் என்றால் அவன் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய எதிரி.

0: Shakti FM.
1: We play the hits.
0: Shakti FM. இணை அனுசரணை.
2: வாழ்வுக்கு
3: HMB Assurance இப்போது HMB Life வாழ்வுக்கு சிறகாய்
1: சக்தி கொடு. சந்தோஷமான காலை பொழுதில் சக்தி கொட நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. அடுத்து ஒரு ஃபேக்ட் உங்களுக்காக நான் சொல்ல போறேன். நிறைய பேருக்கு ஞாபக சக்தி இல்லாதது பெரும் பிரச்சனையாவே இருக்கு. எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்கு. இப்ப எப்படி இந்த ஞாபக சக்தியை தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன், சிரிக்காம கேளுங்க. இன்றைய தினம் காலையில இருந்து உங்க நாளை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நைட் தூங்க போறப்போ நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி பெட்ல உட்காந்து ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. இன்றைய நாளை காலையில எத்தனை மணிக்கு எழுமனீங்க, என்ன செய்தீங்க, பல்தே குளிச்சிங்க, சாப்பிட்டீங்க, அம்மா கிட்ட ஏச்சு வாங்கினீங்க, அப்பா கிட்ட அடி வாங்கினீங்க, காலையில இவ்வளவு பிரச்சனை நடந்தது, வீட்டுல அம்மா சுகர் இல்லன்னு சொன்னாங்க, கடைக்கு போனீங்க, வாங்கி கொடுத்தீங்க, வேலைக்கு போறீங்க, ஸ்கூல் போனீங்க, அப்புறம் சாப்பிட்டீங்க, சாப்பிட்டு சாப்பாடு இல்ல, அம்மா உப்பு போட மறந்துட்டாங்க, உறுப்பு கூடவா இருந்தது, அண்ணாவோட சண்டை, தங்கச்சியோட சண்டை, உடுப்பு கழுவி காய போட்டீங்க, இப்படி அந்த நாளையே நம்ம சொல்லலாம். பஸ்ல போனீங்க, ஆட்டோல போனீங்க, போற வழியில என்னென்ன விஷயங்களை பாத்தீங்க, இப்படி எல்லாத்தையுமே மீட்டி பாருங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் மீட்டி பார்க்கும் போது நம்ம மூளை ட்ரெயின் ஆகிருமா. மூளையை ட்ரெயின் பண்றதுக்கு மிக முக்கியமா உதவுறது புத்தகங்கள். அதனாலதான் புத்தகம் வாசிக்க கூடிய நிறைய பேர் புத்தகம் படிங்க புத்தகம் படிங்கன்னு சொல்றாங்க. அந்த புத்தகத்தை படிக்கிறத நம்ம ஒரு வாடிக்கையாவே வச்சிட்டோம்னு சொன்னா ஞாபக மறதியில இருந்து இலகுவா தப்பிச்சிடலாம். இப்ப உங்களுக்கு கிளியர் ஆயிருச்சா, ஞாபக சக்தியால ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, புத்தகம் படிக்கிறது இருக்கட்டும், முதல்ல உங்க நாளை தூங்கும் போது மீட்டி பாருங்க, அதை அப்படியே ட்ரெயின் பண்ணிட்டே இருங்க, எல்லாமே காலப்போக்குல சரியாகும்.

0: பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள் வழங்குவது
1: இல்லதரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் இன்று வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: சிறைச்சாலை கைதிகளுக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்குவதற்காக புதிய நடைமுறைகளுடன் தயாரிக்கப்பட்ட பரிந்துரைகள் உள்ளடங்கிய அறிக்கை நீதி அமைச்சிடம் கையளிப்பு. நேர்கொழும்பு சிறைச்சாலையில் உள்ள அனைத்து பெண் கைதிகளும் வேறு சிறைச்சாலைகளுக்கு, பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதிப்பதற்கான வெட்டுப்புலிகள் அடுத்த மாதத்தின் முதல் வாரத்தில், போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை புனர்வாழ்வுக்குட்படுத்தும் எண்ணிக்கையில் அதிகரிப்பு, ஹோமோஸ் நீரிணை ஊடான போக்குவரத்திற்கான பாதுகாப்பை ஈரான் உறுதிப்படுத்த வேண்டும், அமெரிக்கா மீண்டும் வலியுறுத்தல்.
0: பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள்
3: வழங்கிய

இந்தளவில் நிறைவுக்கு வருகிறது இன்றைய சக்தி கொடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வந்த அத்தனை விடயங்களையும் கேட்டிருப்பீங்க, பயன்பெற்றிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்றைய நாள் உங்கள் வசமாகட்டும், நினைத்த காரியங்கள் எல்லாமே கை கூடட்டும், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும், சிரித்த முகத்தோடு செயல்படுங்க. தொடர்ந்தும் சக்தி எஃப்எம் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையினை தொடர்ந்து வீக்கெண்ட் பிளாக் பஸ்டர் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியோடு அதித்தி இணைந்திருப்பாங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஹர்ஷிகா. நன்றி நேர்களே.

0: The morning brief. தேசத்தின் குரல். தேசத்தின் குரல். வழங்குவது
1: People's Leasing, நம்பிக்கையின் முதல்வன்.
2: நிர்வாக கட்டமைப்புகளின் பலவீனத்தை காட்டுகின்றது. திரைசேரியினால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் மோசடி குறித்து அரசாங்க நிதி பற்றிய குழு பாராளுமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிப்பு என்று பிரதான தலைப்பு செய்தி வெளியாக இருக்கின்றது. சகல வெளிநாட்டு அரசுமுறை கடன் செலுத்தலையும் கணக்காய்வாளர்கள் விலகம் மூல பரிசீலிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருப்பதாகத்தான் அந்த செய்தி தொடர்கின்றது. நீதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை, ஐக்கிய மக்கள் சக்தி கைச்சாத்து என்றொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. புகைப்படத்தோடு அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் மற்றும் கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன் நாளைக்கார தவறிவிட்டார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துதான் நேற்றைய தினம் இந்த கைச்சாத்து இடம்பெற்றிருக்கின்றது. சிறை சம்பவம் குறித்து அவசர விசாரணை அவசியம், சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தல் என்றொரு செய்தி. அடுத்ததாக நீண்டகால தாமதம் மக்களின் நம்பிக்கையை பாதிக்கலாம், உயர் நீதிமன்ற வெற்றிடங்கள் குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு மீண்டும் கடிதம் என்றொரு செய்தி வெளியாக இருக்கின்றது. உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களில் 8 வெற்றிடங்கள் காணப்படுவதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. நாமலிடம் மேலதிக விசாரணை, மடிக்கணினிகள், கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட 40 உபகரணங்கள் சிஐடியினால் பறிமுதல் என்றொரு செய்தி வெளியாக இருக்கின்றது. சிறைச்சாலை வன்முறைக்கு நீதி பொறுப்பு கூறல் அவசியம், ஐநா மனித அலுவலகம் வலியுறுத்தல் என்றொரு செய்தி வெளியாக இருக்கின்றது. மகசின் சிறைச்சாலையில் கைதிகளிடையே மோதல், 2 கைதிகள் காயம் என்றொரு செய்தியும், துப்பாக்கிச்சூடு நடத்திய அதிகாரிக்கு கொலை மிரட்டல், பிரதான சூத்திரதாரி சுரேஷ் மீது தாக்குதல் என்றொரு செய்தி. வடக்கு கிழக்கின் அபிவிருத்திக்கு விசேட நிதியம் ஸ்தாபிக்க வேண்டும், சாணக்கியன் தனிநபர் பிரேரணை சமர்ப்பிப்பு என்றொரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனின் புகைப்படத்தோடு அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பிராந்தியங்களில் அபிவிருத்தியில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கு தனியானதொரு விசேட அபிவிருத்தி நிதியத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என அவர் முன்மொழிந்திருக்கின்றார். இவைதான் இன்று வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் வெளியான செய்தி காணப்படுகின்றன. இத்துடன் தேசத்தின் குரல் பத்திரிகை கண்ணோட்டம் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் எமது பிரதான செய்திகளோடு இணைந்திருங்கள்.
0: The morning brief. தேசத்தின் குரல். தேசத்தின் குரல்.
3: வழங்கியது
1: அனைவருக்கும் கரம் தந்த, பயணத்திற்கு உறுதி கரம் தந்த, நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம் பீப்புள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன்.

கொண்டிருப்பது கிருபை எஃப்எம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிருபை எஃப்எம்.